0: மாதால் கொண்டுவிடுவது மறைக்கு. ஆனால் இந்தியா ஒழுமை எனக்கு பொருட்டு வந்துடுவோம் கிரிக்கெட்னா மறக்காம பெறுவாங்க.
1: To House Party with Latifah Tate.